கபிரியலி யார்கே கபிரியலி யார்கே அது முதிரானா நம் ஜாகு போகவன் நம் ஜாகு போகவன் ஜாகோ திரானா நம்மை பமலி மூவன் நம்மை பமலி மூவன் நம்மான பலாதி திருப்பணும் நம்மான பலாதி திருப்பணும் கைப்புடாறு பலாதி அஜிங்க.

சினானு பாக்கியாய் புலுமினாம் பாக்கி தோந்த மீரும் பாக்கியாய் தோந்த மீரும் பாக்கியாய் அன்னே கொம சந்திரோ அன்னே கோ எங்கரோ அன்புருனு தலிலே உருன் ஹேம்பட அன்பாலு தரவி அன்பாலு தரவி.